கத நம்போல கௌர மிட்ட போல ராஜி ஹார சஜ்ஜன சுவாமி மோரா சம்பல தக்கே ஜீ ஓ கத நம்போல